ஆயே லமானே ஆலமே நாய அகத்தே அடாமயகாசம் காம் ரங் காத்துவே பங்மாயிதம் ஆலந்தோ காசிங்காம் ஆலயம் காலமாம் வயே தசே ஆயே தசே.